0: பையன் பையன் பரிய பையன் பரிய பாய
1: ਜੇ ਜਰਵਾਣਾ ਭਰ ਖਰਿਆ ਜਰ ਵੇਸ ਕਰੇਂਦੀ ਆਈ ਕੋ ਰਹਿਣਾ ਭਰੀ।